சத்யசாயி வாகினிலு மானவாளி உத்தரணக்கை சாயி பகவானுனி திவ்ய ஹஸ்தால நுண்டி ஜாலுவாரின ஆத்யாத்மிக சாஹித்தி சௌரபாலு